பின் சத்குருக்கு நின்னா பாயோ பின் சத்குருக்கு நின்னா பாயா சத்குரு விச் ஆப் ரக்கியோன்கர் பரக்கடியா சுனாயா சத்குரு மேலா சதா முக்த ஹை ஜின் விச் மோஹ சுகாயா உத்தம ஹோ விசாரே ஜின் சச்சே சோ சித் லாயா ஜக் ஜீவன் தாத்தா பாயா ஜக் ஜீவன் தாத்தா பாயா.